வச்சு சப ஜெயிச்சகவச்சு சகல வித்யலு நேர்ச்சி சப ஜெயிச்சகவச்சு பூர்ணுடைரணமந்து போரவச்சு ராஜராஜை புட்டி ராஜ்யமேலகவச்சு ராஜராஜை புட்டி ராஜ்யமேலகவச்சு போக சௌபாக்யமுல் இயவச்சு ககனமந்துள்ள சுக்கலு லெக்க கொனவச்சு ககனமந்துள்ள

பலரு பிற்குனி மோரி சுவாமி நீருடை காரச்சுண்டு வஜ்ய வயஸ்குணம் ஏகம்புனமுனுகி திரவியமாஜிஞ்சுடம் காலியுண்டு மோதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இதிலேதனி ஆரட்டின்சு